பெண்ணடகு போட்டின்னு ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு. பெண்ணடகு போட்டின்னு ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு. அதில் உன்னை விட்டு அடிப்பேன் பின்னு நம்ம உதவியும் தேவையுண்டு யோசனை பண்ணு. அம்மம்மா.

பெண்ணழகு போட்டின்னு ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு, பெண்ணழகு போட்டின்னு ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு, அதில் உன்னை விட்டு அடிப்பேன் பின்னு, நம்ம உதவியும் தேவையுண்டு யோசனை பண்ணு அம்மா.